0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா. கூட

0: என்ன ரொம்ப ஓவரா பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டே.
0: நீ படிச்ச பொண்ணு தானே,
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
2: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு,
2: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேச்சு வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவே தானா?
4: ஹே போடி போடி போடி, ஃபூலா போன லேடி.

0: வணக்கம் தனசீலனா. என் அம்மா மேகி சேத்திக்கு இனிய அன்னையத்தினன் நல்வாழ்த்துகள். எங்களை நேசித்து பாதுகாப்பாக வைத்திடப்பட்டதற்கு நன்றி. நீங்கள் தான் தேவதை என்ற சொல்லின் உண்மையான இலங்கம். அனைத்து அன்னியர்களுக்கும் இனிய அன்னியர் தின நல்வாழ்த்துகள். உங்கள் அன்பு ஒருபோதும் கவனிக்கப்படாமல் போவதில்லை. வணக்கம் தனசீலன் அண்ணா. விஷிங் மை மாம் மேகி சேத்தி அ வெரி ஹாப்பி மதர்ஸ் டே. Thank you for loving us and keeping us safe. You are the real definition of the word goddess. Also wishing all mother figures a very happy Mother's Day as well. Your love never goes unnoticed. Lots of love from Shailen Chetty in Savannah Park.
1: Welcome to you, Thanasilan Dorsami. Thanks for the Kodumbakam show every Sundays. I really love your show. And I just want to say, I will be enjoying your show till the end of your show. And I want to say, you must take care and drive home safely. Happy Mother's Day to your wife. Happy Mother's Day all mothers, including my daughters, sister-in-laws, and my daughter-in-law as well. You take care and you drive home safe after the show.
2: Thank you for that message, Savvy. There's another one, and it's from Mona Christia. Vanakkam Danasilan, hope you're well. Wishing all moms a happy and blessed Mother's Day. Also to the beautiful souls in heaven, my mom, mom-in-law, and all those who have passed on. Wishing them a happy Mother's Day. This one comes from Mona Christia. Well, we're going to take one more track before we head off to the big screen, Buzz. And yes, our mother are 100 gods and more. And the next one is titled Nooru Samigal, meaning exactly that our moms are all the gods that we can think of.

0: When Avukile was diagnosed with blood cancer, his only hope was a stem cell transplant from a matching donor. Thankfully, a perfect match was found, and Avukile received the transplant that saved his life. But thousands of patients in South Africa are still waiting to find their match. Together, we can give more patients like Avukile a second chance at life. Visit dkmsafrica.org.
1: This is an SABC-supported initiative.
2: Lotus FM. It's all about the music. It's all about the music. Music, now. Lotus FM. It's all about the music.
3: Only the best vibes. I'm not gonna lock and meet.
4: வணக்கம். தனசீலன் அவர்கள், நான் செல்வி சிவலிங்கம் பேசுகிறேன். குடும்பக்கும் கூட்டும் இனிய அன்னையார் தின வாழ்த்துக்கள். இன்று நான் என் அம்மாவை நினைக்கிறேன். அவங்க இப்போ சொர்க்கத்திலே இருக்காங்க, ஆனா அவங்க தான் என் இளமை, என் வலிமை, என் தோழி, என் உலகம். அவங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். தனசீலன், உங்கள் அம்மாவுக்கும் மனைவிக்கும் எனது சிறப்பான அன்னையார் தின வாழ்த்துக்கள். நீங்க கொடுக்கிற கோலிவுட் ரத்னங்களுக்கு ரொம்ப நன்றி. வெளியே உள்ள எல்லா அம்மாக்களுக்கும் சொல்ல வரேன், உங்க நினைவு மட்டும் இல்லை, உங்க கடமையும் ஒரு நாளுக்கு இல்லை எல்லா நாளும் கொண்டப்பட வேண்டியது. நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் தனசீலன். Thanks for an awesome show. Enjoying the lovely songs on the special day. Wishing all the incredible, amazing, loving and caring moms a happy Mother's Day. And to all the moms that are no more, heavenly Mother's Day. Molly.
6: Dhanaseelan Doraisamy brings you the big screen buzz on the best of Kurumbakkam.

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.